நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்வானின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களின் மிகப்பெரிய ஆதரவுடன் வெற்றி பெற்று முதன் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இளைய தளபதி விஜய் அவர்கள். திரையுலகில் மக்கள் மனதை வென்றவர், இன்று அரசியலிலும் மக்கள் நம்பிக்கையை வென்றுள்ளார். ஒரு நடிகராக இருந்து மக்கள் தலைவராக மாறிய இந்த பயணம் பலருக்கு ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் அளித்துள்ளது. மேலும் திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பயணத்தையும் இன்று பலர் நினைவு கூறுகின்றனர். மக்களோடு நெருக்கமாக இருந்த அந்த அரசியல் பாதையை இன்று விஜய் அவர்கள் தொடர்கிறார் என்று பல ரசிகர்கள் உணர்ச்சி பொங்க கூறி வருகின்றனர். நாரடி தான் வரவா அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து செஞ்சிட்டாரு. தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம், முதன்முறையாக போட்டியிட்ட ஒரு தலைவர் 108 தொகுதிகளில் வாக்குகளை வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நம்ம அண்ணனை நம்ம தளபதியை கொண்டாடுற விதமாக இன்னைக்கு இட்ஸ் கன் வி இரவின் தாலாட்டுகள் தளபதி விஜய் அவர்களின் ஸ்பெஷல் எடிஷன்.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து தளபதி விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் தளபதி எடிஷன் எபிசோடு வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் என்ன செஞ்சேன்னா, காலையில் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் போட்டிருந்தேன். இது மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து தளபதியோட உங்களுடைய ஃபேவரட் டயலாகு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அது கூட உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவமாக இருக்கிறாங்க, வாய்ஸ் மெசேஜ்னு போட சொன்னால் எல்லாம் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சொன்ன பாட்டை தான் வந்து நாம் இன்றைக்கி ப்ரோக்ராமில் வந்து கேட்க போகிறோம். ஸோ யாருன்ற நேம் வந்து இன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலி நாம் ஏற்கனவே அப்படி பிளான் பண்ணது தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது, பட் மக்களுடைய ரெக்வஸ்ட்னால இன்னைக்கு ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி பேர் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சொன்ன பாட்டு எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாங்காக வந்து டயலாகோட சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து பிளடி ஸ்வீட். இது எந்த படத்தில் வரும்னு நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் லியோ படத்தில் வந்து நான் ரெடி தான் வரவா பாட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்கலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ நாம் இன்றைக்கி தளபதியோட ஸ்பெஷல் எடிஷனில் இருக்கிறோம். இன்றைக்கி முதல் பாட்டாக நாம் இப்போ வந்து லியோ படத்துலேருந்து நான் ரெடி தான் வரவா பாட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பாட்டு போட்டாச்சு. அடுத்த பாட்டாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுறா படத்துல இருந்து வங்க கடல் இல்லை நான் சிங்கம் பெத்த புல்ல அந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. வாங்க கேட்டு வரலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பாட்டு தான் கேட்க போகிறோம். நான் பெருசாக பேச போகிறது கிடையாது, ஏன்னா தளபதினாலே அவருடைய ஸ்பெஷல் பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது இல்லைல்லவா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சியின் தளபதி ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இன்றைக்கி நம்ம தொடர்ந்து தளபதியோட பாட்டா கேட்டுட்ருக்குறோம். ஸோ அடுத்த பாடலாக வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, போக்கிரி திரைப்படத்தில் இருந்து, அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டைலாக், நான் ஒரு முடிவெடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ போக்கிரி திரைப்படத்தில் இருந்து என்ன பாட்டு, மாம்பழம் மாமாம்பழம் மல்கோ மாமாம்பழம், அந்த பாட்டு கேட்டுக்கிறாங்க. வாங்க கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்பத் தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ நாம் தொடர்ந்து இன்னைக்கு தளபதி ஸ்பெஷல் எடிஷன் வந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த டயலாகாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? டயலாக் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன படம்ன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஈஸி. இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம், ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிட, நோ மேட்டர் த ஏரியா. ஒர்க் இதுக்கு வந்து இப்போ வந்து சாட்ஜிபிடி வந்து ஒரு தமிழ் விளக்கம் கொடுத்துச்சு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துச்சு, நம்மளால் பார்க்கல. நோ மேட்டர் த ஏரியா ஒர் பிளேஸ் த பாஸ் ஹியர் இஸ் கில்லி அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ ஓகே, கில்லி படத்தில் இருந்து என்ன பாட்டு?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வந்து தளபதி அவர்களுடைய ஸ்பெஷல் எடிஷனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஒருத்தராக நீங்கள் சொன்ன டைலாக் வச்சு தான் இன்னைக்கு வந்து எபிசோடு போயிட்டுருக்குது. ஸோ அடுத்த டைலாகாக வந்து யார் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு பேர் சொல்ல போகிறது இல்லைன்னு சொன்னோம். ஓகே, இன்னைக்கு அடுத்த டைலாகாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அடி சர்ற வெடி. ஸோ இந்த டயலாக் எந்த படம் கெஸ் பண்ணுங்கள். எனக்கு பாதி இது மறந்து போயிடுது கைஸ். இது வந்து குருவி படத்தில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. குருவி படத்தில் என்ன பாடல் என்றால், கண்டினியூஸ்லி அண்ணா அண்ணி பாட்டாக வருது கைஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் தளபதி அவர்களின் ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வந்து தளபதியை வந்து சிஎம் ஆனதை கொண்டாடுற விஷயமா அவருடைய பாடல்களாக நீங்கள் கேட்டதை நாம் இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டவைன்ற மாதிரி கேட்டுட்ருக்குறோம். ஸோ அடுத்ததாக தளபதியோட படத்தில் மட்டும் வரது இல்லாமல் அவருடைய நிஜ வாழ்க்கையில் தளபதி அப்படின்னாலே அவர் சொல்லக்கூடிய அந்த டைலாகில் உள்ள பாட்டை வந்து டைலாகோடு சொல்லியிருக்காங்க ஒருத்தர். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு அது இந்த லைன்லேயே வந்து ஒரு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டு தான் வந்து இப்போ கேட்டிருக்கிறாங்க. ஸோ எஸ் பிகில் படத்தில் இருந்து நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் கேட்கலாமா?
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து தளபதி ஸ்பெஷல் எடிஷனில் வந்து இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் சொன்ன டைலாக்ஸோடு நீங்கள் கேட்ட பாடல்கள் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதில் அடுத்தபடியாக எல்லாம் வந்து தளபதி சொன்ன டைலாக் வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, நான் சொல்கிற டைலாக் நீங்கள் என்ன படம்னு கெஸ் பண்ணுங்கள். வேதநாயகனா பயம், ஆனால் என்னை பற்றி உனக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைலாக். நான் அடிக்கடி இந்த மீம்ஸ்லாம் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த டைலாக் நான் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டு வந்து வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து தளபதி அவர்களுடைய பாட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி அவருடைய பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து தளபதியுடைய ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பர்சனலி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ திருப்பாச்சி படத்தில் இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்குறாங்க. என்ன பாட்டு நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணுங்கள். யா, திருப்பாச்சி படம்னாலே அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த அண்ணன் தங்கச்சியோட பாண்டு தான். ஆனால் இவங்க வந்து அந்த பாட்டு கேட்கல, இந்த ஒரு பாட்டு ஒன்று வருமே, என்ன தவம் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆகி புட்டோம் பாவி நானு ஒன்னா பிறந்த சாபமா அப்படின்னு அந்த பாட்டு தான் கேட்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க அது கேட்கல, வேற ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இது அதோட பயங்கர வைப். வாங்க கேட்கலாம்.

0: ஓகே, குட் நைட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ நாம் வந்து தொடர்ந்து இன்றைக்கி தளபதி ஸ்பெஷல் எடிஷனில் தளபதி அவர்களுடைய பாடலாக வந்து நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஸோ அடுத்த படியாக, ஸோ என்றைக்குமே வந்து உங்களுடைய காதுகளை செவிகளை நான் வந்து தொந்தரவு செய்யாமல் இருந்ததில்லை. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி எண்டிங்காக வந்து தளபதி பாட்டு ஒன்று நானும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு ஆப்வியஸ்லி எப்பயும் கொடுக்க வேண்டிய டிஸ்க்ளைமரை நான் இன்றைக்கும் கொடுத்துட்றேன். அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த பாட்டை கேட்காதீங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து தளபதியோட ஸ்பெஷல் எடிஷன். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து தளபதி எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நேர் விருப்பம்னு உங்களுடைய சாங்ஸை கேட்டு நீங்கள் சொன்ன சாங்ஸை வந்து போட்டு என்ஜாய் பண்ணி இன்றைக்கான எபிசோடை வந்து இதோட முடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய புது புது விஷயங்கள், நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய உங்களுடைய சாய்ஸஸ் இதெல்லாமே நம்மளுடைய ப்ரோக்ராமில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா, நாம் எல்லோரும் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னா, நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இரவின் தாலாட்டுகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். உங்களுடைய சாய்ஸஸ், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ப்ரோக்ராம் சஜஷன்ஸ் இது எல்லாமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கணக்கில் எடுக்கப்படும். உங்களுடைய சாய்ஸஸ் தான் வந்து நான் வந்து இங்கே பாடலாக போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் மாதிரியே தான் இதுக்கப்புறமும் எப்போயுமே இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி என்ஜாய் பண்ண மாதிரி நாம் எல்லா நாளும் நாம் எல்லோரும் வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி.

இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம். உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாலாட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் இரவின் தோல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒன்லி ஆன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக உங்கள் குரலில். Let your nights feel softer, deeper and closer.